அழுகு வெறி ரஸ்கலாக அலாயி நமாது காயம் கொங்குளே மீஹ கம்கா லவ்வாந்தேவ் அதி அழாக தரிங் குரவெஸ்மே அளமெங்கு வெறி ரஸ்கலாக அதி அழுக துஆ கபூல் குரவ்வாந்தேவ்.